சுப்ரீம் ரேடியோ மேக் அ சூப்பீரியர். சிந்து கஃபே, சிந்து கஃபே.